0: அமைப்பது. மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அணித் தலைவர்கள், பகுதி கிளை தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் ஒரு அமைச்சராக இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கோசம் மக்கள் ஓட்டு போடவில்லை. முழுக்க முழுக்க 234 தொகுதியிலும் தலைவர் ஒருவருக்காக மட்டும்தான் வாக்களித்தார்கள். அதற்கு நாங்கள் உண்மையாக
1: மக்களுக்கு செய்வோம்
0: என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: We will work for public good, I assure you at this time.
0: மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர்.
1: Joy is the only chief minister who can tell his leaders that he cannot do anything wrong.
0: அமைச்சராக இருக்கலாம், ஆனால் நான் என்றும் தலைவர் தளபதியுடைய தொண்டனாக கடைசி காலம் வரைக்கும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு
1: அனைத்து
0: நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வணக்கம். Till the end.
2: தளபதியின் தொண்டனுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் மண்ணின் மைந்தர் மதிப்பிற்குரிய வாரிய தலைவர் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம்.
1: நெக்ஸ்ட் கூப்பா கிருஷ்ணன், the president of the Tamil Nadu Urban Habitat, a former minister who had switched from AIADMK, would speak.

0: மலைக்கோட்டையே தன் நெஞ்சில் சுமந்திருக்கும் திருச்சிக்கு வருகை தரக்கூடிய சிறன்கோட்டையினுடைய தளபதியே, உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்தோம், வாழ்த்து பாடினோம். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் கலை உலகத்திலே நாங்கள் கண்டோம், களிப்புற்றோம். தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வாழ்த்து பாடினோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் விரும்புகின்ற முதல்வராக பொறுப்பேற்று வந்திருக்கிறீர்கள்.
1: Which I have come here as a chief minister loved by the people.
0: சரித்திரத்தையே சாகடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள். 90 ஆண்டு காலம் வாழ்ந்த அரசியல் கட்சிகளும் உண்டு, வைர விழா கண்ட அரசியல் கட்சிகளும் உண்டு, வெள்ளி விழா கண்ட அரசியல் கட்சிகளும் உண்டு.
1: There are political parties who have celebrated silver jubilee, golden jubilee and platinum jubilee celebration. Just in 2.5 years, you have launched a party. You have captured power. This is a world history. A new history. You are the hero of this history.
2: கரை புரளும் காவிரி போல கூடி இருக்கும் திருச்சிக்கு தமிழ் வணக்கம்.
0: காலடிக்கவே முடியல, ஏன்னா 90 வயதை தாண்டிய கட்சிக்காரர்கள் வருகிறார்கள்.
2: மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்
0: 75 வருட
2: இன்று
0: கட்சிக்காரர் வருகிறார்.
2: மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்
0: ஆண்டு கால வெள்ளி விழா கட்சியை கண்டவர்கள்
2: குரல் அற்றவர்களின் குரல்
1: the voice of the voiceless
2: manmimigu tamilnadu mudalvar annan c joseph vijay avargalai and aram nirainda karavaliyodu varuga
1: I invite the chief minister to address the gathering with a thunderous applause.
0: vote poda varugirargal 60000 mailgalukku appale vellayan kaalathile vaazhndavargal indraikku ungalku vote poda.

0: பதிய வச்சாவுட்டு வரான் தள்ளபதி.
1: கண்ணு கெட்டிய தூரம் வரை, கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு கடல். இது முதல்வரின் மீது இருக்கும் மக்களின்
2: பாசம். people as such we can see from here.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை யாரை வாழ்த்தி தொடங்குவது? அனைவரும் எழுந்து நிற்போம், தமிழ் தாய் வாழ்த்தை சேர்ந்து பாடுவோம்.
3: வாழ்வெடுத்தோம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு செங்கோல் தருகிறோம். இந்த செங்கோல் வளையாமல் எங்கள் திருச்சிராப்புறத்தில் பணிந்து மகிமை சேர்க்கின்ற வகையிலே வந்திருக்கிறீர்கள். வருக வருக வருக.
2: A warm welcome to our Chief Minister.

0: வந்துவிட்டார். அண்ணனை தொடர்ந்து எங்கள் தம்பி குட்டி புலி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உங்கள் மண்ணின் மைந்தர் திரு ரமேஷ் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம்.
1: Religious and Charitable Endowments Minister Ramesh, who is also the son of the soil from Trichy, would speak.

0: அன்னை தமிழிற்கு முதல் வணக்கம். என் ஆறுயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம்.
1: Greetings to பேரன்பிற்குரிய
0: அண்ணன் என் ஆனந்த அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு
2: நமது கழக கண்
0: இருக்கிறது முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்கட்கு இறையன்று வைக்கப்படும் ஒரு திருக்குறள் இருக்கு. நீதி நெறி தவறாமல் ஆட்சி நடத்தும் ஆட்சியாளரை மக்கள் தலைவராக இறைவனாக கொண்டாடுவார்கள்
1: அவர்களுக்கு பொருந்தும்.
0: இந்த திருச்சியில் அண்ணன் அவர்கள் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. இதே
1: தங்களுடைய
0: கோட்டை கோட்டை என்று சொன்னவர்களுக்கெல்லாம்
1: For those who claimed Trichy to be their bastion.
0: அதை வெறும் மனக்கோட்டை தான் காட்டி அதையும் உடைச்சி இந்த மலைக்கோட்டை மாநகர தளபதியின் கோட்டையாக நாம் மாற்றி இருக்கிறோம்.
1: And made that
0: சாதாரண நபர்கள் எல்லாம் வேட்பாளராக சாதாரண குடும்பத்தவர்களை வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு.
3: Now the chief minister will be addressing this rally. We'll slip into a short break and return with more. Stay tuned.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும். தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும்.
1: Greetings to all those people from Tamil Nadu who live in my heart.
0: குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும்.
1: In particular for people in Trichy East.
0: என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும்.
1: My special greetings and my special thanks.
0: இத நான் ஏன் இப்படி சொல்றேனா, என்ன வந்து இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ன்னு தான் சொல்லுவாங்க.
1: Why I say this way is now they call me as Perambur MLA.
0: அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும் தான் அப்படி.
1: But that's only because of the election commission norms. But as far as I'm concerned, as far as Tamil Nadu is concerned, the way Trichy is like a heart to the state. Likewise, to my heart, Trichy East people too are very, very close. No change in that.

0: ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு குத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி அஞ்சு நாள் இப்படியெல்லாம் கூட நடக்குமோ?
1: Imagine the drama they
0: என்ன குத்துங்கறீங்க?
1: We wondered, would this happen?
0: ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன்.
1: But I'll just tell how the future is going to be. This Vijay who came to sincerely work for you, or is it Stalin who did everything to scuttle Vijay forming the
0: Congress?
1: If anybody else try to fiddle in between, the administration is not responsible, my dear. Those who keep mocking us, they themselves hurt themselves. They hurt themselves. The more they insult us, the more it is good for us. Did you notice one? After our government, one thing has happened.
0: The English, Tamil, Kannada, Arike, adhu solla vanda nenachingala andha comedy ellam kedaiyadhu.
1: I'm referring to the statement in English and Tamil to draw the Gen Z.
0: Adhu solla vanda vandingala andha comedy kedaiyadhu.
1: And I'm not talking about that. I'm talking something very serious. Earlier, those who never bothered about what was happening in the assembly, now people look at that very carefully. The people who put reels now watch news. I'm happy. I'm proud. People, women should know what is politics. There's a good awareness. I'm happy. I don't have to say through who this change happened. Such gods, such people, they've been mocking as if they are useless, ignorant. Even now they do that. Those people who have put a question mark on your political future, they're going to do that even more. Those who laughed at me, now truth has turned bitter for them. Had you really understood people, you would not have spoken bad about people. They also say that people have voted for us without political understanding because of a glamour effect. Let's leave it. If people vote for them, people are good. If people vote for us, they are bad and they are ignorant. Same people have been voting for them. Did people from some other planet come to vote for you? I'm just controlling my words. As Brother Vijayakant said, the party that was founded by Annadurai, a group of slaves have taken over and they call others as their siblings. You know what your siblings are? People tell, don't search for reasons outside, ask within your family.
0: உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கங்கறாங்க.
1: ஒவ்வொரு தீமை தொண்டனும் அத want you to ask people within your family who enjoy without work, without working hard.
0: சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயம் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு
1: மக்கள். Vijay and people of Tamil Nadu are not different. We are from the same fraternity, today, tomorrow, the day after. I repeat, the bonding we have over generations with the people, கெடுக்க ட்ரை பண்ணீங்க. நோபடி கேன் முன்னாடி
0: என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள்,
1: என்னெல்லாம் பண்ணி ஸ்பாயில் இட். நோபடி கேன் ஸ்பாயில் இட். வாட் ஆல் ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சி.
0: நீங்க இந்த எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒன்னு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த அரத பழைய
1: யூஸ்
0: பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு
1: காலம் நடக்காது. Think you can use those old tactics to drive a wedge between us and the people, it will never happen. People have become very very clear.
0: அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க.
1: Try to win people's hearts by being a constructive opposition.
0: நா ஷேர் பண்ணனும்னா
1: லாஸ்ட்லி ஐ வாண்ட் டு ஷேர் எ ஃபியூ திங்ஸ் வித் யூ.
0: 200 யூனிட்
1: மின்சாரம், 200 மின்சாரம், 3 எலக்ட்ரிசிட்டி யூனிட்
0: மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சிட்டு போனது.
1: ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 100 யூனிட் ஃப்ரீ power supply was not something given by the DMK government but by Jayalalitha. Therefore,
0: என்ன பண்ணீங்களோட ஆட்சியில மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை ஊழல் செஞ்சு
1: during your rule
0: க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சீங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக்கை க்ளோஸ் பண்ணா.
1: I have shut down the Tasmark liquor shops which were a nuisance for the people. Regarding waiver of farm loan, whatever is possible in this less than a month, I've done that. Don't I need time to streamline the mess you have created, the fiscal mess? I've come to politics only to stand with you. There is no second thoughts about it. Farmers, don't worry. DMK and other parties keep raking up law and order issues. I just ask one thing. The model government which you claim, what have you done? You have
0: அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அத நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கனா
1: இத்தனை
0: குழந்தைகளை இத்தனை பெண்களை
1: எவ்ரிவேர்
0: ரீடிங் டு ஏற்பட்டிருக்குமா
1: எல்லாரும் லாஸ் ஆஃப் women and now you put all the blame on me.
0: நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும்
1: whatever blame you put on me
0: அந்த செயல கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சு தான்
1: காட்டுவோம். I will do that act whatever is required to ensure a peaceful life of people. I have appointed efficient police officers, efficient police chief, a task force, a special force for women's safety. Next week we're going to inaugurate that. There will be fast charge sheeting of the accused.
0: அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லிருக்கிறோம்.
1: அதனால நீங்க we've also asked them to expedite the trial to ensure the guilty gets maximum punishment.
0: மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு
1: தான். Certainly we will do everything required for the people.
0: இவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா?
1: You know what they will say now?
0: அவங்க தான் ஆட்சியிலேயே இல்லையே.
1: அப்புறம் ஏன் they're not in power now?
0: குறை சொல்றீங்க அப்படினு கேட்பாங்க.
1: வேர்ல வெண்ணி why should we
0: வெளிச்சம் போட்டு
1: காட்டுறது என்ன
0: சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள்
1: கிட்ட shouldn't be exposed those people who poured boiling water on the roots.
0: நாம மக்களுக்காக இவ்வளவு வேல பாக்குறோம். ஆனா இவங்க
1: அதெல்லாம் we do so much for work.
0: குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாரு.
1: But these people say allege there is horse trading.
0: தீய சக்தியும்
1: this evil force
0: தீந்து போன சக்தியும்
1: and this exhausted force
0: தீமுகாவ மற்றும் பலரும்
1: what I mean is DMK and others together stealthily without no one's knowledge sitting in a corner they have negotiated to conspire and form a government to loot.
0: So
1: all that we have brought an end to. DMK is not just an evil force, it's also a distant force that has drifted away from people.
0: நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட
1: நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு

0: attempted to forge hands with the exhausted force to form a government. It was all over. Can you mock at us? Is it fair? This huge people's force is with us. Why should I go for hostility? We have broken the 50-60-year-old caste religious divide. Also, we have dismantled purchase of votes. Whatever we do, we'll do only constitutionally. Even had we obtained single majority, we would have embraced those who come joining hands with us. TVK government will be without any discrimination, a government for all, no change in that. There'll be no vacillation like Stalin. No compromise on a secular principle and state rights. No compromise on that. No compromise in terms of our water rights and river rights. Equality. No compromise. Trichy people, all 234 constituencies in Tamil Nadu are ours. Whichever party had won, all are our constituencies. Trichy is like my heart. And Trichy East is like my pet child. So, the upcoming by-election, I'm going to field one among you. The same way you had made me win, I have the confidence that you will enable our candidate to win. I do everything so carefully, meticulously. I understand it cannot be done on a single day, but one day I will make it happen. I don't have any other work except working for you. My job is only to serve you. Once again, I thank people of Tamil Nadu and Trichy East. Be confident, good things will happen. Victory is for sure. See you soon. Goodbye.
1: பணநாயகத்தை உடைத்த எங்கள் ஜனநாயகம் தமிழ்நாடு புது வரலாற்றை உருவாக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பு செய்வதற்காக மூத்த அரசியல் தலைவர் மதிப்பிற்குரிய திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறோம்.
0: வெல்லமண்டி நடராஜன் from AIADMK who has joined the TVK now greets and thanks Chief Minister Vijay.
1: அவரோடு சேர்த்து திருச்சி வெற்றி தலைவர் அவர்களுக்கு செங்கோலை பரிசாக வழங்குகிறார் அண்ணன் அவர்கள். தளபதி அவரை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சருமான அன்பு சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள்

மலைக்கோட்டை மாநகரும் ஸ்ரீரங்கத்து கோபுரமும் ஒன்றாக காட்சி தரும் அந்த ஓவியத்தை பரிசாக வழங்குகிறார். இன்று திருச்சியை படத்தில் தருகிறார், அன்று திருச்சியை தேர்தல் களத்தில் தந்துவிட்டார். அவரை தொடர்ந்து மதிப்பிற்குரிய ஆலய தலைவர் கூப்பா கிருஷ்ணன் அவர்களின் சார்பில் வெள்ளி செங்கோலை பரிசாக வெற்றி தலைவரின் கரங்களில் தருகிறோம். நம்மிடமிருந்து விடைபெறுகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய். தேங்க்யூ சோ மச் சார், நன்றி.

0: And to the top focus story of this evening, is there a big shakeup in Tamil Nadu politics loading for the BJP? Well, all eyes are on the former Tamil Nadu BJP chief Annamalai, who says that reports have claimed that he could launch a new people's movement. Now, Annamalai has said that he will clarify everything in 2 days. The BJP leader is in the national capital as we speak to meet the party chief Nitin Naveen. Meanwhile, sources have told NDTV that Annamalai plans to quit the Saffron Party as he sees no future or opportunity for him. Sources have also told NDTV that Annamalai has rejected a Rajya Sabha seat that was offered to him by the BJP and that he may be eyeing an upcoming bipole as his party's first political fight if he floats one. All right, now there are speculations about K. Annamalai, the former Tamil Nadu BJP chief, floating a new party. But let us tell you what the sources have told NDTV on the possible reasons of his exit from the BJP if that happens in just few days from now. 2 days is the time that Annamalai has given the media. Now, sources have told NDTV that Annamalai has felt stifled in the party. The sources have also told NDTV that Annamalai felt that the party was becoming indecisive. Remember, this also comes in the backdrop of no campaigns being given to Annamalai as far as the Tamil Nadu elections that have just passed are concerned. Sources have also said that Annamalai felt that his hands were tied and that he was not being able to perform till his best. Remember, Annamalai has been the face of the BJP ever since the year 2020. He has been aggressive against the DMK. He has been the social media face of the BJP. But now sources claim that he felt that his hands were tied and that he could not have performed to his best in the party. Now, sources have also told NDTV that one of the possible reasons on why Annamalai could be quitting BJP if that happens so is because he was upset over the continued AIA-DMK tie-up. BJP had recently made alliances with the AIA-DMK in order to defeat the DMK and the TVK in the just past Tamil Nadu elections, and that was somewhere upsetting to K. Annamalai. Sources have also said that he felt that there was no clear path for the 2029 Lok Sabha elections and that Annamalai is firm. However, BJP wants him to stay, because remember, what we're talking about is BJP losing a huge vote share, a huge audience if Annamalai decides to quit the party, because he has always been the face of Tamil Nadu BJP in the state. And well, there are more stories coming in from Tamil Nadu, where in Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay's first public outreach since becoming the Chief Minister of Tamil Nadu, Vijay rode in Trichy. Now, he took on the DMK and the AIA-DMK. CM Vijay thanked the voters in Trichy East for supporting his party and enabling them to win. And he also stated that it was speaking to them in the capacity of public servant and not that as of a Chief Minister. He also lashed out at the opposition parties, calling out the rumoured AIA-DMK-DMK alliance talks, and said that the opposition parties were plotting to keep the TVK out of power. The chief minister also levelled corruption allegations against the previous DMK government. Vijay also dismissed the horse trading allegations by the DMK, calling it their conspiracy to weaken the TVK's growth.
1: ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் தீந்து போன சக்தியோட நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிக்கலோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அது என்ன அப்புறம் அரசியல் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சி கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். நான் என்ன, சரி விடுங்க, நான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்ற கூட்டம்லாம், இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம்தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான்.

இந்த மாடல் அரசு மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அதை

0: And to the top focus story of this evening, is there a big shakeup in Tamil Nadu politics loading for the BJP? Well, all eyes are on the former Tamil Nadu BJP chief Annamalai, who says that reports have claimed that he could launch a new people's movement. Now, Annamalai has said that he will clarify everything in 2 days. The BJP leader is in the national capital as we speak to meet the party chief Nitin Naveen. Meanwhile, sources have told NDTV that Annamalai plans to quit the Saffron Party as he sees no future or opportunity for him. Sources have also told NDTV that Annamalai has rejected a Rajya Sabha seat that was offered to him by the BJP and that he may be eyeing an upcoming bipole as his party's first political fight if he floats one. All right, now there are speculations about K. Annamalai, the former Tamil Nadu BJP chief, floating a new party. But let us tell you what the sources have told NDTV on the possible reasons of his exit from the BJP if that happens in just a few days from now. 2 days is the time that Annamalai has given the media. Now, sources have told NDTV that Annamalai has felt stifled in the party. The sources have also told NDTV that Annamalai felt that the party was becoming indecisive. Remember, this also comes in the backdrop of no campaigns being given to Annamalai as far as the Tamil Nadu elections that have just passed are concerned. Sources have also said that Annamalai felt that his hands were tied and that he was not being able to perform till his best. Remember, Annamalai has been the face of the BJP ever since the year 2020. He has been aggressive against the DMK. He has been the social media face of the BJP. But now sources claim that he felt that his hands were tied and that he could not have performed to his best in the party. Now, sources have also told NDTV that one of the possible reasons on why Annamalai could be quitting BJP if that happens so is because he was upset over the continued AIA-DMK tie-up. BJP had recently made alliances with the AIA-DMK in order to defeat the DMK and the TVK in the just past Tamil Nadu elections, and that was somewhere upsetting to K. Annamalai. Sources have also said that he felt that there was no clear path for the 2029 Lok Sabha elections and that Annamalai is firm. However, BJP wants him to stay, because remember, what we're talking about is BJP losing a huge vote share, a huge audience, if Annamalai decides to quit the party, because he has always been the face of Tamil Nadu BJP in the state. And well, there are more stories coming in from Tamil Nadu, where in Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay's first public outreach since becoming the Chief Minister of Tamil Nadu, Vijay rode in Trichy. Now, he took on the DMK and the AIA-DMK. CM Vijay thanked the voters in Trichy East for supporting his party and enabling them to win. And he also stated that it was speaking to them in the capacity of public servant and not that as of a Chief Minister. He also lashed out at the opposition parties, calling out the rumoured AIA-DMK-DMK alliance talks and said that the opposition parties were plotting to keep the TVK out of power. The chief minister also levelled corruption allegations against the previous DMK government. Vijay also dismissed the horse trading allegations by the DMK, calling it their conspiracy to weaken the TVK's growth.
1: ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் தீந்து போன சக்தியோட நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிக்கலோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அது என்ன அப்புறம் அரசியல் அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சி கவர்ச்சியில் மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். நான் என்ன சரி விடுங்க, நான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்ற கூட்டம்லாம், இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நமக்கு சந்தோஷம்தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த மாடல் அரசுன்னு சொல்கிறீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாமல், ஒரு தெரு விடாமல் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்போவே இனிஷியல் ஸ்டேஜ், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேலே போடுறாங்க?
0: And from Tamil Nadu, let's tell you what's making news and headlines in the state of Karnataka. Well, Chief Minister Designate D.K. Shivakumar is set to take oath on June 3rd. Ahead of the oath ceremony, Shivakumar and Siddaramaiah have arrived in the national capital to meet the Congress High Command amid intense buzz over Deputy Chief Ministerial and the Cabinet berths. Now, with preparations underway for the swearing-in ceremony at the Lok Bhavan, D.K. Shivakumar has said that the event will be low-key. Meanwhile, Siddaramaiah's son Yatindra has said that he has been promised a cabinet berth by the party's high command. But the final decision, of course, lies on the party high command, and all eyes are now on what is going to happen on June 3rd.
2: ಚೀಫ್ ಒಬ್ಬ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗ್ತಾರೆ, ಒಬ್ಬ ಕಾರ್ಯಕರ್ತ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗ್ತಾರೆ, ಪಕ್ಷದ ಒಬ್ಬ ನಿಷ್ಠಾವಂತ ಕಾರ್ಯಕರ್ತ. 1979-90 ನಾನು ಪಕ್ಷದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡು ಒಬ್ಬ ವಿದ್ಯಾರ್ಥಿ ನಾಯಕನಾಗಿಟ್ಕೊಂಡು ಪ್ರತಿಯೊಂದು ಸ್ಕೂಲಿಂದ ಹಿಡಿದು ಕಾಲೇಜಿಂದ ಹಿಡಿದು ಎತ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಖುಷಿಯಾಗಿರ್ಬೋದು. ನಾನು ಎಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆ, ವರ್ಕರ್ ಹ್ಯಾಸ್ ಬಿಕಮ್ ಚೀಫ್.
3: ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕು, ಇನ್ನು ಪ್ರಪೋಸಲ್ ಯಾವುದು ಬಂದಿಲ್ಲ. ಪ್ರಪೋಸಲ್ ಬಂದ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಮಿನಿಸ್ಟರ್ ಮಾಡಬೇಕು, ಎಷ್ಟು ಡಿಸಿಎಂ ಮಾಡಬೇಕು, ಅಥವಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಚೇರ್ಮನ್ಗಳು ಇದ್ರ ಜೊತೆಯಲ್ಲೇ ಮಾಡಬೇಕು, ಇವೆಲ್ಲ ಚರ್ಚೆ ನಡೆದಿದೆ. ಅದು 3rd ಆದ್ಮೇಲೆ
4: ಗೊತ್ತಾಗುತ್ತೆ.
3: ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ ಪ್ರಪೋಸಲ್, ಅಂದ್ರೆ 8th ಮಾಡ್ತಾರೋ 10th ಮಾಡ್ತಾರೋ, ಅವ್ರ ಪ್ರಪೋಸಲ್ ಬಂದಿಲ್ಲ. ಬಂದ್ಮೇಲೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಸದ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ಮಾಡಿ, ಅದು ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೊಂದು 15 ಒಂದು ತಿಂಗಳು ಬಿಟ್ಟು ಮತ್ತೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ಉಳಿದಂತ ಸದಸ್ಯರೇನು ತಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ವಿಚಾರ ಇದೆ. ಆದ್ರೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಏನು ವಿಚಾರ ಮಾಡ್ತಾರೋ
5: ಗೊತ್ತಾಗಿದೆ. I am an aspirant to become a member in the minister in the cabinet. High Command also, when I had gone and met Saturday, they had promised you they would induct me into the cabinet. So I am hopeful. I also know only about the speculations, but I don't know anything about what the High Command has decided. So we'll only know after the High Command announces.
6: The people of my constituency have elected me for the 6th consecutive time. And I have my background. My father also has been loyal to the party. The loyalty to the party has its edge over any other aspirations. So I leave it to the High Command, and I am sure that they will make good decision.
7: Mantri Band ka vistar ho sakta hai do baar. Pehli baar mujhe lagta hai 10-15 logon ko lenge, uske baad dusra jo hai charan mein dusre logon ko lenge. To antim decision CM aur High Command decide karenge kisko ಮಂತ್ರಿಮಂಡಲ ಲೇನಾ ಹೇ ಕಿಸ್ಕೋ ಮೋಕ ಮಿಲ್ನಾ ಹೇ.
8: ಇವರ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಅವರ ನೇತೃತ್ವ ಸರ್ಕಾರ ಹೇಗೆ ನಡೀತದೆ ನಾನು ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ತಮಗೆ ಗೊತ್ತಿರೋ ಹಾಗೆ ಕಳೆದ 3 ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ರಾಜ್ಯದ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದಾಗಿನಿಂದ ಯಾವುದೇ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಿಲ್ಲ. ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಭ್ರಷ್ಟಾಚಾರ, ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ಓಲೈಕೆ ರಾಜಕಾರಣ ಬಿಟ್ಟರೆ ಏನೂ ಕೂಡ ಕಳೆದ 3 ವರ್ಷದಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ. ಇವರ ಗ್ಯಾರಂಟಿಗಳಿಂದ ಇವರ ಕೈಯನ್ನು ಕಟ್ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅನುದಾನದ ಕೊರತೆಯಿಂದಾಗಿ ಇವರು ಕೂಡ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಅವರು ಕೂಡ ರಾಜ್ಯದ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಆಗ್ಲಿ, ಅವ್ರು ಇನ್ನೂ ಚಾರ್ಜ್ ತಗೊಳ್ಳಿ, ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಪ್ರಮಾಣ ವಚನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ನಾವೇನು ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಯನ್ನು ಹೇಗೆ ಎದುರಿಸ್ಬೇಕು, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಲ್ಲವನ್ನು ಕೂಡ
4: ಹೈಕಮಾಂಡ್. ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಜಿ ಸೆಡ್ ದಟ್ ಮೈ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ವಿಲ್ ಬಿ ಟೇಕನ್ ಕೇರ್ ಆಫ್ ಅಂಡ್ ಹಿ ಸೆಡ್ ಯು ವಿಲ್ ಬಿ ಇಂಡಕ್ಟೆಡ್.

0: if he floats one.
1: அண்ணே உட்கார்ந்து ஆனா ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா ரெண்டு நாள் எல்லாம் பேசுவாங்க அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன் உட்கார்ந்து பேசுவாங்க ரெண்டு நாள்ல பேசுவாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் நல்ல
0: All right, now there are speculations about K. Annamalai, the former Tamil Nadu BJP chief, floating a new party. But let us tell you what the sources have told NDTV on the possible reasons of his exit from the BJP, if that happens in just few days from now. 2 days is the time that Annamalai has given the media. Now, sources have told NDTV that Annamalai has felt stifled in the party. The sources have also told NDTV that Annamalai felt that the party was becoming indecisive. Remember, this also comes in the backdrop of no campaigns being given to Annamalai as far as the Tamil Nadu elections that have just passed are concerned. Sources have also said that Annamalai felt that his hands were tied and that he was not being able to perform till his best. Remember, Annamalai has been the face of the BJP ever since the year 2020. He has been aggressive against the DMK. He has been the social media face of the BJP. But now sources claim that he felt that his hands were tied and that he could not have performed to his best in the party. Now, sources have also told NDTV that one of the possible reasons on why Annamalai could be quitting BJP if that happens so is because he was upset over the continued AIA-DMK tie-up. BJP had recently made alliances with the AIA-DMK in order to defeat the DMK and the TVK in the just past Tamil Nadu elections, and that was somewhere upsetting to K. Annamalai. Sources have also said that he felt that there was no clear path for the 2029 Lok Sabha elections and that Annamalai is firm. However, BJP wants him to stay, because remember, what we're talking about is BJP losing a huge vote share, a huge audience, if Annamalai decides to quit the party, because he has always been the face of Tamil Nadu BJP in the state. And well, there are more stories coming in from Tamil Nadu, where in Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay's first public outreach since becoming the Chief Minister of Tamil Nadu, Vijay rode in Trichy. Now, he took on the DMK and the AIA-DMK. CM Vijay thanked the voters in Trichy East for supporting his party and enabling them to win. And he also stated that it was speaking to them in the capacity of public servant and not that as of a Chief Minister. He also lashed out at the opposition parties, calling out the rumoured AIA-DMK-DMK alliance talks, and said that the opposition parties were plotting to keep the TVK out of power. The Chief Minister also levelled corruption allegations against the previous DMK government. Vijay also dismissed the horse trading allegations by the DMK, calling it their conspiracy to weaken the TVK's growth.
2: நாம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்கிறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் தீந்து போன சக்தியோட நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிக்கலோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அது என்ன அப்புறம் அரசியல் அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சி கவர்ச்சியில் மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். நான் என்ன, சரி விடுங்க, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம். தற்குறியா இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்ற கூட்டம்லாம், இப்ப சட்டசபையில என்ன நடக்குது என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா, திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம்தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த மாடலரசு மாடலரசுன்னு சொல்கிறீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர்

0: Minister. He also lashed out at the opposition parties, calling out the rumoured AIADMK-DMK alliance talks and said that the opposition parties were plotting to keep the TVK out of power. The chief minister also levelled corruption allegations against the previous DMK government. Vijay also dismissed the horse trading allegations by the DMK, calling it their conspiracy to weaken the TVK's growth.
1: நாம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் தீந்து போன சக்தியோட நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிக்கலோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அது என்ன அப்புறம் அரசியல் அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சி கவர்ச்சியில் மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். நான் என்ன, சரி விடுங்க, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டால் அந்த மக்கள் கெட்டவங்களாம். தற்குறியா இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்ற கூட்டம்லாம், இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா, திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம்தான், பெருமைதான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த மாடல் அரசு மாடல் அரசுன்னு சொல்கிறீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாமல், ஒரு தெரு விடாமல் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்போவே இனிஷியல் ஸ்டேஜை அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க?
0: And from Tamil Nadu, let's tell you what's making news and headlines in the state of Karnataka. Well, Chief Minister Designate D.K. Shivakumar is set to take oath on June 3rd. Ahead of the oath ceremony, Shivakumar and Siddaramaiah have arrived in the national capital to meet the Congress High Command amid intense buzz over Deputy Chief Ministerial and the Cabinet berths. Now, with preparations underway for the swearing-in ceremony at the Lok Bhavan, D.K. Shivakumar has said that the event will be low-key. Meanwhile, Siddaramaiah's son Yathindra has said that he has been promised a cabinet berth by the party's high command. But the final decision, of course, lies on the party high command, and all eyes are now on what is going to happen on June 3rd.
2: ಚೀಫ್ ಇವತ್ತು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗ್ತಾರೆ, ಒಬ್ಬ ಕಾರ್ಯಕರ್ತ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗ್ತಾರೆ, ಪಕ್ಷದ ಒಬ್ಬ ನಿಷ್ಠಾವಂತ ಕಾರ್ಯಕರ್ತ. 79-90 ನಾನು ಪಕ್ಷದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡು ಒಬ್ಬ ವಿದ್ಯಾರ್ಥಿ ನಾಯಕನಾಗಿಟ್ಕೊಂಡು ಪ್ರತಿಯೊಂದು ಸ್ಕೂಲಿಂದ ಹಿಡಿದು ಕಾಲೇಜಿಂದ ಹಿಡಿದು ಎತ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಖುಷಿಯಾಗಿರ್ಬೋದು. ನಾನು ಎಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆ, ಎ ವರ್ಕರ್ ಹ್ಯಾಸ್ ವಿಲ್ ಬಿ ಬಿಕಮ್ ಎ ಚೀಫ್.
3: ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕು, ಇನ್ನು ಪ್ರಪೋಸಲ್ ಯಾವುದು ಬಂದಿಲ್ಲ. ಪ್ರಪೋಸಲ್ ಬಂದ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಮಿನಿಸ್ಟರ್ ಮಾಡಬೇಕು, ಎಷ್ಟು ಡಿಸಿಎಂ ಮಾಡಬೇಕು, ಅಥವಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಚೇರ್ಮನ್ಗಳು ಇದ್ರ ಜೊತೆಯಲ್ಲೇ ಮಾಡಬೇಕು, ಇವೆಲ್ಲ ಚರ್ಚೆ ನಡೆದಿದೆ. ಅದು 3ನೇ ತಾರೀಕು ಆದ್ಮೇಲೆ
4: ಗೊತ್ತಾಗುತ್ತೆ.
3: ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ ಪ್ರಪೋಸಲ್, ಅಂದ್ರೆ ಎಲ್ತ್ ಮಾಡ್ತಾರೋ ಹಾಕ್ ಮಾಡ್ತಾರೋ, ಅವ್ರ ಪ್ರಪೋಸಲ್ ಬಂದಿಲ್ಲ. ಬಂದ ಮೇಲೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಸದ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ಮಾಡಿ, ಅದು ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೊಂದು 15 ದಿವಸ ಒಂದು ತಿಂಗಳು ಬಿಟ್ಟು ಮತ್ತೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ಉಳಿದಂತ ಸದಸ್ಯರೇನು ತಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ವಿಚಾರ ಇದೆ. ಆದ್ರೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಏನು ವಿಚಾರ ಮಾಡ್ತಾರೋ ಇನ್ನೂ
5: I am an aspirant to become a member in the minister in the cabinet. High Command also, when I had gone and met ಸ್ಯಾಟರ್ಡೆ